0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் the responsible jeweler. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

இன்னும் க்ளோஸா? ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: குடியிருக்கும்.
1: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
2: அண்ணா
3: நடா,
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
3: ஓகேடா போடே.
1: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
5: ஹாய், திஸ் இஸ் விஜய் பாபு. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது கத்தரிலே ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன் ரேடியோ சுனோ 91.7 FM. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.

0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station. Radio Suno.
1: வீட்டில் நின்றறங்கியாலும் வீட்டிலே போல விசேஷங்கள் கேட்காம் ஹோம் கேர் குக் புக் லைஃப் ஸ்டைல் அங்கே ஹோம் டெலிவரி என்ஹான்சிங் யோர் எவ்ரிடே கேள்கூ சனி முதல் வியாழம் வரை ராவிலே 10 மணி முதல்
0: Radio Suno 91.7